0: காரே காரே
1: யா கரபடஜி
0: காரே காரே
1: யா சூர பதல
0: ஓ காரே காரே
1: யா அம்மக்க பட்டா
0: காரே காரே
1: யா சூர கிதரஜி யா சூர என்ன ஆயா இது